சாந்தகுருசே அடையாளமென் அபசதுரங்கில் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.